0: பாப்பா பேசு,
1: தீனு மாறுறீங்க எல்லாம் கொட்டி பெஞ்சு தர டோசு.
2: Hey, don't stop dancing. Poonagalu loading.